0: ஸ்ரீமம் கிருஷ்ணாயா வாயுதேவாய ஹரயா பரமாத்மனே பிரணத க்ளேச நாசாய கோவிந்தாய நமோ நம.
1: தோஸ்ரோத்யாய ஸ்ரீமத் பாகவத்மா நாராயண நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசாம் தத்வஜே முதிரே. பைல நாராயணக்கு நமஸ்கார, நரக்கோ சரஸ்வதிக்கு தேவிக்கு விதிவாசு நமஸ்கார கரீர, சரஸ்வதி மாதாக்கு ஜெகத் ஜனனிக்கு பிரார்த்தனா கரீர. கதாலயம் பிராரம்பம் கர்தசு சௌனகாதி ரிஷி பிரணாலி. பைலா யாரு சொல்லு பயக்கு புருஷோ கர்த்தவிய சாஸ்திரக்கு சார் பண்ணி கிஹோ பண்ண ரசோதி பக்ஸிகோ கண்டமா ஏம் விஸ்வ பிரமாண்ட கா மாலிக சுகதேவ் சுவாமிலாய் மீரோ நமஸ்கார. சாஸ்திரமா கே பதா சொன்னே தேகினேர சுனினே வஸ்து சாராலை தியாக கரேர ஏகாந்த ஜக்காமா ஹரிஹரார்ச்சனமா சித்த லகாய்கன பரபிரம்ம பரமாத்மாக்கு தியான் கரேர பசன சக்னு ஜோ புருஷ்கு கர்த்தவ்யர சாஸ்திரக்கு சார் பண்ணிக்கு தியோ. தேகினேர சுனினே வஸ்து தியாகேர ஏகாந்த ஜக்காமா பகவான்கு ஹரிஹரார்ச்சனமா சித்த லகாயர பசன சக்னு ஜோ புருஷ்கு கர்த்தவ்யர சாஸ்திரக்கு சார் பண்ணிக்கு தியோ. சரா கராய பனி ஸ்ரீ கிருஷ்ணார் பிரணமஸ்து. தோஸ்ரோ நம்பர்மா அவ யாருக்கு பிரஷ்ன பயோ பிருத்வி மண்டலமா பரமாத்மாலே கீன ஜன்மலீனு பவ பண்ணே சம்பந்த காலாகி எதா எதாயி தர்மஸ்ய கலானிதி பவதி பாரத. ஜப ஜப தர்மகோ நாசம் தவ தவ தர்மகோ உத்தான கா நிமித்த பரமாத்மாலே பிருத்வி மண்டலமா ஜன்மலீர சம்பூர்ண பாபி பாக்கண துராச்சாரஹருகோ நிர்மல கர சத்ய சனாதனகோ ரக்ஷா கரி பக்ஷன்ச. இஸ் காரணதே அவதார ஹுன்ச. தூஸ்ரோ பிரஷ்ன தீஸ்ரோ நம்பர்மா பிரபுல கே காம் கரி பக்ஷோ தனமா பண்ண சோதா கரிமா ஜன்ம ஜனமாந்தரமா பாபி பாக்கண்ட துராச்சாரஹருக்கு நஷ்ட பிரஷ்ட சாது சந்த மகந்த மகாத்மா யோகி பிரம்மச்சாரிக்கு தயா சாஸ்திருத்த பதத்திக்கு சிருஷ்டிக்கு பிரகடன யோ சாரா சம்பட பிரபுல கரி பக்ஷியோ. அந்தமாக சாரோ பிரஷ்னமா பிரம்மண்ட தேவ் பகவான் பரமாத்மா பரமேஸ்வரலாய் ஜரா நாம் கரிக்கு வேதாலே பாண அனிசகி பசி தர்மசரணம் கஸ்மா கைர பசு பந்தா ஜப ஸ்ரீமத பாகவத்மா கைர பிரவேச கரோ. தேசே காரணலே சேத்தோ பானமா காலோ அக்ஷரலே பரியேர பசிக்கு பயத்தாபி பாகவத் பாய பிரத்யக்ஷ கிருஷ்ண யா பயே மனைக்கு பிரத்யக்ஷ கிருஷ்ண பகவான்கு அவதார ஹோ பாகவத். இசே காரணலே பாகவத் லாய் ஜப உத்தம சாஸ்திர பண்ணிக்கிற நிர்ணய கரியோ. ஈஸ்வரி உத்தம சாஸ்திர ஸ்ரீமத பாகவத் லாய் அரு குறா கே நசகே தாபி மீர சாஸ்திர கோட்டி பிரணாம் பண்ணர சவுனகாதிலே படா பிரேம் சாஸ்திர.